திட்டு திட்டத்தாக திட்டு திட்டு தானதா தானதா திட்ட திட்ட தாக்க திட்ட திட்ட தானதா தானதா திருக்கு திருக்கு